0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: நிர்மலா பத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். துவக்கமாக சரசி ஜாக்ஷ என தொடங்கும் ருத்ரபட்னம் வெங்கட்ராமையா இயற்றிய வர்ணம், நாயகி ராகம், கண்டச்சாதி திரிபுடை தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: Nirmala Badri அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மமகுலேஸ்வரம் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது தோடி ராகம் ரூபகதாளம்.

0: இதுவரை நிர்மலா பத்ரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classic Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், வனஜார என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் இயற்றிய மந்தாரி ராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்.
2: We now bring you a vocal recital by Maharajapuram S. Ramachandran. He is accompanied on the violin by M. A. Sundareshwaran and on the mridangam by K. R. Ganesh. He begins his concert with a varnam of Mysore Vasudevachar Vanajaksha in the rag Mandari, set to Adithaal.

0: மந்தர் ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் எ வர்ணம் ஆஃப் மைசூர் வாசுதேவாச்சார் இன் த ராக் மந்தாரி.
0: அடுத்து வல்லப நாயகசிய என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி பேகடா ராகம் ரூபகதாளம்.
1: நெக்ஸ்ட் கம்ஸ் எ கிருதி ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர் இன் த ராக் பேகடா, வல்லப நாயகசிய செட்டு ரூபகதாள்.

0: முமுமு என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் சூரியகாந்தம் ஆதிதாளம்.
1: நெக்ஸ்ட் கம்ஸ் எ கிருதி ஆஃப் தியாகராஜா இன் த ராக் சூரியகாந்தம் முதுமோமு செட்டு ஆதிதாள்.

0: ராகம் டிடிஎச்சில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருகம். அடுத்து தில்லை ஸ்தலம் என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்டர் சாப்புத்தாளம்.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Maharajapuram Ramachandran. He is accompanied on the violin by M.A. Sundareshwaran and on the mridangam by K.R. Ganesh. Maharajapuram S. Ramachandran continues his concert with a composition of Gopalakrishna Bharati, Thillai Sthalam, in the Rag Purvi Kalyani, set to Mr. Chaput.

0: பூர்வி கல்யாணி ராகத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் கேட்டீர்கள்.
1: You just heard a composition of Gopalakrishna Bharathi in the rag பூர்வி கல்யாணி.
0: நிகழ்ச்சி நிறைவு செய்ய ராமம் பஜரே என தொடங்கும் சுவாமி தயானந்த சரஸ்வதி பாடல் துர்கா ராகம் ஆதி தாளம்.
1: மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் கான்சர்ட் வித் அ கம்போசிஷன் ஆஃப் சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்த ராக் துர்கா ராமம் பஜரே செட்டு ஆதி தாள்.

0: துர்கா ராகத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதி பாடல் கேட்டீர்கள்.
1: You just heard a composition of Swami Dayananda Saraswati in the rag Durga.
0: இதுவரை மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: On ராகம் 24/7 DTH, you were listening to a vocal recital by மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன். He was accompanied on the violin by M.A. Sundareswaran and on the மிருதங்கம் by K.R. கணேஷ்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஎச் எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for ராகம் 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி மல்லாடி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் ரவிக்குமார் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You can now listen to a vocal duet by Malla Brothers, Shriram Prasad and Ravi Kumar. Nigashil Mudalil, Rama Bana, Tyagarajar Kirtane, Saveri Ragam Adi Talam. The concert begins with Rama Bana, composed by Saint Tyagaraja, in Rag Saveri, set to Adi Tal.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மல்லாதி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் ரவிக்குமார் ஆகியோரின் பாட்டு. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் டியூட் ரிசைட் பை மல்லாதி பிரதர்ஸ் ஸ்ரீராம் பிரசாத் அண்ட் ரவிக்குமார். இனி போகீந்திர சாயினம், சுவாதி திருநாள் சாகித்யம், குந்தலவராளி ராகம், கண்டச்சாப்பு தாளம். Listen now to Bogendra Sainam, composed by Swadi Thirunal, in Rag Kuntalavarali, set to Kantachaputal.

நிகழ்ச்சியில் நிறைவாக பரமபுருஷ நாராயண தீர்த்தர் தரங்கம் பெஹாக் ராகம் ஆதிதாளம். திட் கன்க்ளூட்ஸ் வித் பரமபுருஷ கம்போஸ்ட் பை நாராயண தீர்த்தர் இன் ராக் பெஹாக் செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மல்லாதி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் ரவிக்குமார் ஆகியோரின் பாட்டு. நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal duet recital by Malladi Brothers, Shriram Prasad and Ravi Kumar. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.